0: மெல்டால் இசுரத்தைய உன செம்பிரதிஷாவு அங்கபத வேதனாவு அபாசு தின சதா இக்மன் சானைய மெல்டால் பெரசிட்டமோல் விஷேசியக்கி
1: மேதாபார LPL கிரிக்கட் உனசும ஜுலி தாஹத் வனதாசிட சஜீவீவ பியோ மோபைல் ஆப்பெக்கின் ஃப்ரீ பலன்ன SLT மோபிடல் பியோ டிவி நில விகாஷன சகாரு
2: பிளாக் கரேக்க ரச பலன்ன தென் ஒயத் கெமத்தியதி நேத மென்ன மாத்திர ஃப்ரீலன் பிளாக் கரி ரச சோயா மீட் பிளாக் கரி ரசட மஸ் நுகா மஸ் கண்ண
3: அலுத் ட்ரெண்ட்ஸ் அலுத் ஸ்டைல் லைக் அ விலாசிதா லோகே கலம்பந்த ஃபேஷன் பத் அலுத் மஷாகாவ தன் காலட ஆகஸ்ட் பலவனிதா அலுத் முகனோரக்கின் வியுத்தவன ஃபேஷன் பத் கால ஷாகாவட ஒபத் தென்ன ஒபே முழு பவுலட்டும் கலபன நவத்தும கலெக்ஷன் ரசக் அத்ரின் கிட்டே ஹட்டியட்டு விலாசிதா தோரகான ஆகஸ்ட் ஏக சஹ தெக்க யான தேதின துல சியலும பாண்ட சதா சியட தஹாயக வட்டமக் சஹ நெத் FM கண்டாயம சமக இக்வி தாகி தினா கனிமடத் அவஸ்தா ஃபேஷன் பாக் வெனஸ்வன ஜீவன ரட்டாவண்ட
4: மொபிடெல் 1278 வாசி டபுள் தின சூப்பிரிம் நான் ஸ்டாப் டேட்டா பேக்கேஜ் எக Facebook, YouTube, WhatsApp சஹ மெசேஞ்சர் சந்தா நான் ஸ்டாப் டேட்டா அமතර 10GB எனி டைம் டேட்டா ஓனෑම ஜாலයකට unlimited calls தின 30ක් சந்தா දැම්ම රුපියල් 1278ක් ரீலோட் කරන්න
5: මගේ නම අනුෂා ලක්මාලි මම Active Plus එකට ආවේ පඩි පෙළවත් නැග ගන්න බැරුව මට ලොකු ධන හිස් අමාරුවක් තිබුණා අවුරුදු දෙකක් තිස්සේ මං ගොඩාක් දුක් විඳා ඇත්තටම කියන්න සතුටේ මගේ තිබුණු සියලුම වේදනාවල් දැන් අඩු වෙලා හොඳින් මගේ සියලුම වැඩ කටයුතු කරගන්නවා ඇත්තටම කියන්න තියෙන ඔයාලටත් ඇවිල්ලා බලන්න ගොඩාක් පින් ඇක්ටිව් ප්ලස් එකට මගේ මේ ධන හිස් සමාරුව සුවපත් කරලා දුන්නට
6: ඔබටත් මෙවැනි රෝග අවස්ථා තිබේ නම් අමතන්න ඇක්ටිව් ප්ලස් භෞතික චිකිත්සක මධ්‍යස්ථානය 0711856956
7: කීරස් එළවලු පළතුරු වල නැවුම් බව කවදත් ඒ වගේමයි ගානත් අඩුයි ඔබත් අද වෙන්න
8: කීල්ස් නැවුම් බවයි අඩුම මිලයි
9: විතරක් නෙවෙයි මේක DJ Attack එකක්
10: Don't stop remix remake එකට හැපෙන DJ blast එකක්
11: අංග ගලේනේ ඉන්නා කුමරියේ
9: රේඩියෝ ඉතිහාසයේ ප්‍රථම වතාවට ලංකේය සුපිරි DJ තරු මුහුණට මුහුණ ගැටෙන DJ Attack Show එක.
10: Net FM DJ Night Face to Face Attack Show. Attack Show.
9: 1 2 3 let's go. ලංකාවම දන්න විලංග DJ ස්ටාර් වෙන්න කැමති නම් ඔයා DJ play කරන පැහැදිලි වීඩියෝ එකක් දැන් මා පිට WhatsApp කරන්න.
10: 0711 95 95 95 Net FM DJ Night Face to Face Attack Show Mesikurada Renovator
12: Brought to you by Rasa Nahara Pinayanu My Cola Vethin My Guava My Tamarind My Blueberry Atulu Rasa Pella Kiehl's Cargill's Apico Satosa Supiri Velanda Salvalin My Cola Aperate Apema Deyak
10: Net FM DJ Night
13: ලේකේ මූඩ් බූස්ට් එක net fm kinder handeva vichanu

0: ரச நகர பினாயனு மை கோலா வெதின் மை குவாவா மை டெமரின் மை ப்ளூபெரி அத்துலு ரச பெல கீல்ஸ் காகில்ஸ் ஆபிகோ சத்தோச சுப்பிரி விலந்த செல்வலின் மை கோலா அப்பே ரட்டே அப்பேம தேயாக
1: அலுத்தன காட்டுமு மேல கசாகில கிரீன் சூப்பர் ஷோகா மாதிரி அத்துருக்கிறிய முள்ளேரியாவ நாரம்மல கனி முழுகாம் போல கசாகில கிரீன் சூப்பர் ஏ வித்தரக் நிறை ஒபே அத்தி அதி முதல் சுரக்ஷித ஆயுஜன கிரமியாக செய்யோமு கர வட திகல பிரதிலாவ லபா கான் தென்ம கதா கரான் கசாகில பிளான்டேஷன் பிந்துவ 1-1-20-77-87 கசாகில சமூக வியாபாரே வெதின்
2: மேதாபார எல்பிஎல் கிரிக்கெட் உணுசும ஜூலி 17 வன தாசிட சஜீவிவ பியோ மொபைல் ஆப்பிகின் ஃப்ரீ பலன்ன எஸ்எல்டி மொபிடல் பியோ டிவி நில விகாசன சககாரு
3: බොක්ස් බාර් නම් වෙළඳපලේ හරි හරියට ඒත් නියම බර තියෙන බොක්ස් බාර් එකක් ගන්න හොඳම ක්‍රමය බාර් එක කිරලා බලන එක. මෙල්වා බොක්ස් බාර් වල නම ඝනකම මිම්ම ගහලා තියෙන නිසා විශ්වාසයෙන් ගන්න පුළුවන්. රවට්ටන්නත් බෑ. මෙල්වා එක ලංකාවේ එක අපේ එක කිරන්න ඕන නැති එක.
4: තරගයක් විතරක් නෙවෙයි. මේක DJ Attack එකක්.
5: Non-stop remix remake එකට හැපෙන DJ blast එක
6: අංගා ගලේනේ ඉන්නා කුමරියේ
7: මෙනි අලෙන්නේ
4: රේඩියෝ ඉතිහාසයේ ප්‍රථම වතාවට ලාංකේය සුපිරි DJ තරු මුහුණට මුහුණ ගැටෙන DJ attack show එක
5: net fm DJ night face to face
4: ලංකාවම දන්න මීළඟ DJ ස්ටාර් වෙන්න කැමති නම් ඔයා DJ ප්ලේ කරන පැහැදිලි වීඩියෝ එක දැන් මා අපිට WhatsApp කරන්න.
5: 0711-95-95-95 Net FM DJ Night Face to Face Attack Show මේ සිකුරාදා රෑ 9ට.
0: Brought to you by Rasa Nahara Pinayanu My Cola Vethin My Guava My Tamarind My Blueberry Atulu Rasa Pella Kills Cargills Apico Satosa Supiri Velanda Salvalin My Cola Ape Rate Ape Madeak
5: Net FM DJ Night
8: ලේකේ මූඩ් බූස්ට් එක net fm කින්දර හැන්දෑවා විචානු